நாடுதா தகு திட்டுக்கு நாடு தாரா தீகர் நகு நக திருக்கெடுத்துனா கீரனா கத்திருக்கிட்ட தக தக தீக்கிரனா கத்திருக்கெடுத்துனா கத தக தக தீக்கிரனா கத்திருக்கெடுத்துனா கத தக தக தீகிரனா கத்திருக்கெடுத்துனா கத்த.